காலை 10:01 சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் மன்னிக்கவும் குழுவில் பதிவிட்டு கேட்டு மகிழலாம். வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் பதிவிட்டு பாடல்களை கேட்டு மகிழுங்கள். அன்பு சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன் இன்று தென்காசி மாவட்டம் ஆவடையார் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் ஒரு பதிவு. அஷ்டமிக்கும் நவமிக்கும் என்ன முக்கியத்துவம் அர்த்தமுள்ள இந்து மதம் கூறுகிறது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் உரையில். அஷ்டமியும் நவமியும், அஷ்டமியன்றும் நவமியன்றும் கிளம்பும் ரயில்கள் என்ன நடுவழியில் நிற்கிறது? அதே நாளில் கிளம்பும் விமானங்கள் கடலில் விழுந்து விடுகிறதா? பகுத்தறு வியாதிகள் கேட்பார்கள். நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. நம் முன்னோர்கள் அஷ்டமி அன்றும் நவமி அன்றும் நல்ல காரியங்கள் ஏன் செய்வதில்லை? அதற்கு காரணம் அதில்தான் விஞ்ஞானம் இருக்கிறது. நம் முன்னோர்களின் வானியல் அறிவு அதில் பளிச்சிடுகிறது. கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி அன்று பிறந்ததால் ஒரு மிகப்பெரிய போரை நடத்த வேண்டியிருந்தது. ஸ்ரீராமன் நவமி அன்று பிறந்ததால் அவரது வாழ்வில் 14 வருடம் காட்டில் கழிக்க வேண்டியிருந்தது. இதுதான் காரணமா? இல்லை. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை ஒரு நாள் என்று சொல்கிறோம். அதே பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவதை 1 வருடம் என்கிறோம். நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருவதை 1 மாதம் என்கிறோம். அதனால்தான் மாதத்திற்கு திங்கள் என்ற பெயர் உண்டு. திங்கள் என்றால் சந்திரன். நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வரும்போது 1/2 சுற்று 15 நாட்கள் அமாவாசையாகவும் அடுத்த 15 நாட்கள் என்றும் பௌர்ணமி என்றும் சொல்கிறோம். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு இடைப்பட்ட 8வது நாளை அஷ்டமி என்று சொல்கிறோம். 1 மாதத்திற்கு 2 அஷ்டமி வரும். தேய்பிறை அஷ்டமி என்றும் வளர்பிறை அஷ்டமி என்றும் சொல்கிறோம். சரியாக அஷ்டமி தினத்தன்று நாம் வாழும் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வருகிறது. அவ்வேளையில் சூரியனின் சக்தியும் சந்திரனின் சக்தியும் பூமியை தங்கள் பக்கம் இழுப்பதால் ஒரு வைப்ரேஷன் ஏற்படுகிறது. அந்த வைப்ரேஷன் பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிடமும் எதிரொலிக்கும். பேருந்தில் நாம் பயணம் செய்யும்போது நம்மால் சரியாக எழுத முடிவதில்லை அல்லவா? அதைப்போன்று அதன் காரணமாக அந்த எந்த ஜீவராசியாலும் ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியாது. அவ்வேளையில் நாம் எடுக்கும் முடிவும் நிலையற்றதாக இருக்கும். நவமி கழிந்த பிறகே பூமி தனது இயல்பு நிலைக்கு திரும்பும். அப்போதுதான் மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகள் மனமும் நிலை பெறும். அதனால் அஷ்டமி என்றும் நவமி நவநாழிகை வரை எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்பது நம் முன்னோர்கள் முடிவெடுத்தார்கள் என்று ஒரு ஆன்மீக சிந்தனையை தென்காசி மாவட்டம் ஆவடையார் மணி ஆஸ்கா தையல் கலைஞர் ஐயா அவர்கள் பதிவிட்டுள்ளார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு மன்னிக்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சோலைக்குயில் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணில் நிற்குது நெஞ்சில் சுக்குதுமா நீ என்ற இந்த பாடல் கேட்டு உலகம் மறந்து போனேன் என்று விரும்பிய சொந்தம் தேன்மொழி முருகன். சோலைச்சேரி தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, செல்வி அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் கேட்டு மகிழ்வோம். நேர் சொந்தங்களே.

கலக்கலான ஒரு பாடல் ஒலித்தென்றது. சோலைக்குயில் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் உற்பத்திற்காகவும், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, செல்வியக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல். கேட்டு மகிழ்ந்தோம் சொந்தங்களே. பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், நீங்கள் கேட்டவை எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடல்களை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு பல சேர்த்து பாடல்களை எல்லாம் இளம் தென்றல் காற்றாய் இன்னிசை மழையாய் தேன் சுவையாய் தித்திப்பாய் திகட்டாத தேனமுதாய் இதயத்தை திருடும் விதமான இசையாய் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும் நன்றியுடன் பாராட்டியுள்ளார். நன்றி நன்றி ஐயா, வணங்குகிறோம், மகிழ்ச்சி. சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் என்றும், நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். மகிழ்வும் அன்பும் நன்றியும். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. இசைத்தரம் அருமை என்றும் மனதை தொட்ட பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயா அவர்கள், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். வணக்கம் ஐயா, வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பி அவர்களை கண்முன் கொண்டு வந்து நான் விரும்பி கேட்ட பாடலை வழங்கியதற்கு ஐயாவுக்கு நன்றி, இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவில் பதிவு கண்ணில் நிற்குது, ஐயா நெஞ்சில் சொக்குது, சிறப்பான ஒரு பதிவு ஐயா, இரு பதிவுகளும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையம் கோகிலா பழனிச்சாமி ஐயாவர்கள், சபரிவான நிலையத்தாருக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அது அந்த காலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல். பாட்டுக்கு நான் பாட்டெடுப்பேன் என்ற பாடல், அது அந்த காலம் என்ற திரைப்படத்திலிருந்து. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயாவின் விருப்பத்திற்காக கேட்டு மகிழ்வோம்.

அழகான ஒரு பாடல், அட்டகாசமான பாடல், இதுவரை கேட்டிராத பாடல். நான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து என்று பாட்டு கேட்டிருக்கிறேன். பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று கேட்டிருக்கிறேன். ஆனால் பாட்டுக்கு பாட்டு எடுத்து இப்போ ஒரு பாட்டு வந்தது. பாட்டுக்கு நான் பாட்டு எடுப்பேன் என்று அழகான ஒரு பாடல். அது அந்த காலம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிச்சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சந்திரசேகர் ஐயாரின் விருப்பத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மலேசியா வாசுதேவன் குரல் என்று நினைக்கிறேன், சிறப்பாக இருந்தது. நன்றி, நன்றியை தெரிவித்துக்கொண்டு செய்யார் சந்திரசேகர் ஐயா அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி, மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் பாட்டுக்கு பாட்டு எடுப்பேன், நிச்சயம் இந்த நிகழ்ச்சியும் ஒரு நாள் வழங்கினேன் ஐயா, பாட்டுக்கு பாட்டு எடுப்பேன் என்ற நிகழ்ச்சி சிறப்பாக சென்றது. அடுத்த கொஞ்ச நாளிலேயே நின்றுவிட்டது. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்து உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவில் பாடி, ஐயோயோ யாரையா பாடி, கீதநேசன் ஏ ஐயா உயிரோடு இருக்க சொல்லி பாடி ஆகிட்டீங்க, ஓ பாடி பாடி. கீதநேசன் ஐயா அவர்களுக்கு ஒரு பாட்டு பாடி மகிழ்கிறார் என்று நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. எனக்கு கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துவிட்டது, உயிரோடு இருப்பவனை பாடி என்று சொல்லிவிட்டாரே என்று. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் கனகம்பாக்கம் சரவணன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து வணக்கத்துடன், வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள், உங்களை வரவேற்று. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக காதல் ரோஜாவே என்ற திரைப்படத்திலிருந்து நினைத்து வரம் கேட்டு இதோ

0: ஒலிதா அந்த அட்டகாசமான பாடல் காதல் ரோஜாவி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தன்றது விரும்பிய நேர்சந்தம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையம் கோயில பழனிசாமி ஐயரின் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பழனிசாமி ஐயா அவர்கள் பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீத நேசன் ஐயாவுக்கு நன்றிகள் பல என்று நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா உங்களுக்கும். அழகான ஒரு இனிமையான இதமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். மற்றற்ற மகிழ்ச்சி வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடி என்று சொல்கிறேடா கல்தூன் போல் இருக்கிறாயே என்று பதிவிட்டு அழித்து விட்டார்கள். பரவாயில்லை மகிழ்ச்சி. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரா நகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. இனிமையான இதமான பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். மகேஷ் ஐயா அவர்கள் திங்கிங் ஆஃப் யூ நினைத்தவரும் கேட்டு அடடே இங்கிலீஷ் தர்ற ஆங்கிலஸ்லாம் ஆங்கிலத்தெல்லாம் பேசு இங்கிலீஷ் பேசுது திங்கிங் ஆஃப் யூ நினைத்தவரம் கேட்டு என்று அழகான ஒரு பதிவு. நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் அவர்களின் விருப்பத்தில் ராஜகுமாரன் கட்டளையிட்டால் பாடல் வளம் வந்துதானே ஆக வேண்டும். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை என்று அழகான ஒரு பாடலை நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல.
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல.

ராஜகுமாரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தென்றது. அட்டகாசமான ஒரு பாடல். விரும்பி கேட்டிருந்த அந்த ராஜகுமாரன் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் தான் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தேன்மொழி முருகன் அவர்கள், சார் தெரியாமல் அதுமேல் கைப்பட்டு விட்டது, உடனே உங்கள் கற்பனை எங்கே போய்விட்டது, சும்மா நகைச்சுவைக்காக சொன்னேன். இரணியல் ஜெகதீஷ் ஐயாவர்கள் ஒழித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், என்னவென்று சொல்வதம்மா, சொல்லுங்கள் ஐயா, ஏதாச்சும் சொல்லுங்கள் ஐயா, ஒன்றும் சொல்லாமல் இருக்காதீர்கள் ஐயா. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், வணக்கம் ஐயா வாருங்கள், அழகான பாடல் என்று பதிவிட்டுள்ளார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், எஸ்பிபி சாருக்கு மிக மிக மிக மிக மிகவும் பிடித்த பாடல், ரசித்து பாடும் பாட்டு எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் என்று என்கேஎம் அவர்களுக்கும் பிடித்த பாட்டு என்று பதிவிட்டுள்ளார். எனக்கும் மிகவும் பிடிக்கும் ஐயா, என்னவென்று சொல்வதம்மா இல்லை, எல்லாமே சொல்லிவிட்டேன் ஐயா. உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு பாகத்தையும் வர்ணித்து சொல்லியிருக்கிறேன் ஐயா. அதுபோன்று நீங்களும் சொல்லுங்கள் ஐயா, என்னவென்று சொல்வதம்மா என்று விட்டுவிடாதீர்கள், அனைத்தையும் கற்பனையில் கொட்டித்தீருங்கள் ஐயா. ரிட்டையர்பட்டு தீபாகுமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் எஸ்பிபி அவர்கள் பாடியது என்றும், ரிட்டையர்பட்டு தீபாகுமார் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை அற்புதம் சூப்பர் என்றும், ரெட்டையர்பட்டு தீபாகுமார் அவர்கள் அருமை என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் நதியா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இப்படத்தின் கதாநாயகி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், அவர்களுக்கும் நன்றி. கனகம்பாக்கம் சரவண ஐயாவர்கள் மனதை தொட்ட பாடல் எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், அழகான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவின் விருப்பத்திற்காகவும் மற்றும் ராஜேஸ்வரி இவர்களின் விருப்பத்திற்காகவும் படம் இன்று. ஆஹா, இந்த படத்தின் பெயரை கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லை ஐயா. இன்று என்ற திரைப்படத்திலிருந்து சல்வார் பூவனம் ஒன்று சாலையில் நடக்கிறது என்ற இந்த பாடல், இசை தேவா, குரல் உன்னிகிருஷ்ணன், பாடல் விருப்பங்கள் என்று விரும்பியிருக்கிறார் சந்திரமோகன் ஐயா அவர்கள். இது வருகிறது, இன்றே வருகிறது.

இப்பொழுது இன்று ஒளிபரப்பிய அந்த அழகான பாடல், இதுவரை கேட்டிராத பாடல், கோவை கணபதி சந்திரமோகன் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக இன்று அந்த பாடல் ஒலி சென்றது. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இன்று இந்த பாடல் சிறப்பு பாடல், அருமையான ஒரு பாடல், இதுவரை கேட்டிராத பாடல். நன்றி ஐயா, நன்றி. பதிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள், ஆஹா, யாரையும் எட்டி எட்டி பார்க்கிறார் யார் என்று தெரியவில்லை. நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்கள், சரியாக தான் சொல்கிறீங்க என்று அள்ளி விடுங்கள் என்று கை அசைக்கிறார். நிச்சயமாக பொய் அல்ல ஐயா, உண்மைதான். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், இதுவரை இந்த பாடலை கேட்டதில்லை, பாடல் மிகவும் அருமையாக உள்ளது, பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி என்று நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் ஒரு குயிலை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு ஐயா, நீங்கள் கையில் வைத்துள்ளீர்களா ஐயா? சிறப்பு, அருமை. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், சார் எனது விருப்ப பாடல் வந்துவிட்டதா? இன்னும் வரவில்லை சார் என்பதை ஐயா என்னை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை ஐயா, குழுவில் பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் நம் பாடல் சென்று விட்டதா இல்லையா என்று. ஒளிபரப்பி தான் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த ஸ்வைப் செய்து பாடல் வளம் வரும். உங்கள் பாடல் ஸ்வைப் செய்திருந்தால் வந்துவிட்டிருக்கும், இல்லை என்றால் இல்லை ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், உன்னி கிருஷ்ணன் குரலில் பாடல் இனிமை, அரிதான பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், என் விருப்ப பாடல் தந்த கீதன் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகளுடன் பல பல வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி ஐயா, அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் உங்களால் இன்று. நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, சின்னா என்ற திரைப்படத்திலிருந்து யார் யாரோ கேட்டிருக்கிறார்கள், யார் யார் என்று பார்ப்போம். ரெட்டியார்பட்டி தீபகுமார், தேன்மொழி முருகன், அசோக் குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரித்திகா, அலெக்சா, நரேன் இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் வருகிறது. இதோ

ஒளிச்சென்ற அந்த பாடல் சின்னா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. சோகமான சுகமான ஒரு பாடல். ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் விருப்பத்திற்காகவும், சோலைச்சேரி தேன்மொழி முருகன், அசோக் குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரீத்திகா, அலெக்சா, நரேன் இவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல். பாடலை கேட்டு ரகுபதி ஐயா அவர்கள் கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கிறார்கள். அழாதீர்கள் ஐயா, நீங்கள் அழுதால் என் மனசு தாங்கவில்லை ஐயா, நீங்கள் அழாதீர்கள், சந்தோஷமாக இருங்கள் ஐயா என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் சோகமான இதமான பாடல் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். இனிமையான பாடல், சோகமான பாடலாக இருந்தாலும் சுகமான பாடல். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சோகத்திலும் சுகமான பாடல் அருமை என்று பாராட்டினார்கள். சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் தீபா வித்தியாசமான பாடலை தேர்வு செய்திருக்கிறாய், சோகப்பாடல், வேறு யார் யாரும் எனக்கில்லை, உனக்கு என்னம்மா குறை, சொந்தங்கள் இருக்கிறோம், சபரி சொந்தங்கள் இருக்கிறார்கள், சோகத்தில் சுகமான பாடல், எஸ்பிபி குரலில் பாடல் அருமை, பாடலை தேர்வு செய்வது தீபா சிறப்பு, நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். ஆமாம், உனக்கு என்னமா குறை, சொந்தங்கள் இருக்கிறோம் என்று அழகான ஒரு சொந்தம் பதிவிட்டிருக்கிறது. நீங்கள் இவ்வளவு சோகப்பாடலை ஏன் தேர்வு செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள், சொல்லுங்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் சோகமான வரிகளில் வழிகளை சுமந்து சென்ற பாடல் என்ற அழகான ஒரு பதிவை தந்துள்ளார் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சிநேகிதியே என்ற திரைப்படத்திலிருந்து ராதை மனதில், ராதை மனதில் என்ன ரகசியமோ, என்ன ரகசியம் என்று சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்களையும் சாந்தி கண்ணன் அவர்களையும் கேட்டால் தெரியும். இது வருகிறது ராதை மனதில் என்ன ரகசியம் என்று.

ஒலிச்சென்ற அந்த பாடல் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்களின் விருப்பத்திற்காகவும் சாந்தினி கண்ணன் அவர்களின் விருப்பத்திற்காகவும் அந்த பாடல் ஒலிச்சென்றது. சிநேகிதா என் பாடல் வருமா என்று கேட்ட அந்த சிநேகிதனைத்தான் ஆளை காணும் என்று ரகுபதி ஐயா அவர்கள் கேட்டுள்ளார்கள். சிநேகிதே திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். ஆம், அவரும் அவருடைய சிநேகிதியை தேடி சென்று விட்டார் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, கிடைத்தால் சந்தோஷம்தான். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் கிருஷ்ணனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அழகாக ஜோடி கிளிகள் கொஞ்சிக்கொள்கிறது, சிறப்பு ஐயா, அருமை, கண்டுகளித்தோம். தேன்மொழி முருகன் அவர்கள் ராதை மனதில், ராதை மனதில் என்ன ரகசியமோ, இனிமையான பாடல். சின்ன கோயில் சித்ரா குரலில் பாடல் அருமை. அருமையான பாடலை தேர்வு செய்த நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி, நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. கரூர் ரகுபதி ஐயாவர்கள் கண்ணனும் சாந்தினியும் கட்டித்தழுவும் காட்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் இசைத்தரம் அருமை, மகிழ்வும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், கரூர் ரகுபதி ஐயாவர்கள் பாடலை கேட்டவர் அளவே காணவில்லையே, கேள்கள் மட்டும்தான் கேட்க தெரியுமா என்ன ஐயா இது? இது தர்மர் படமா, தர்மியின் வசனமா? எனக்கு கேள்விகள் கேட்டத்தான் தெரியும், பதில் தெரியாது. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மீண்டும் கிருஷ்ணனை கண்முன் கொண்டு வந்தால் மிக மிக அருமை என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமேந்த பாடல் என்றும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இதயம் வருடும் ஒரு பாடல் என்று பாராட்டினார்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் கண்ணன் ஊதும் குழல் காற்றில் தூங்கிவிட்டு காந்தம் போல இழுக்கும், கண்ணன் ஊதும் குழல் காற்றில் தூங்கிவிட்டு காந்தம் போல இழுக்கும், மங்கை வந்தவுடன் மறைந்து கொள்ளுவது மாயக்கண்ணன் வழக்கம், மங்கை வந்தவுடன் மறைந்து கொள்ளுவது மாயக்கண்ணன் வழக்கம் என்று ஒரு புதிய கவிஞர் உருவாகி கொண்டிருக்கிறார் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், சிறப்பு ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சூப்பர், சிறப்பான பாடல்.

அருமை என்றும், மீண்டும் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாரில், கிளியின் சிறகை வாங்கி கொண்டு கிழக்கை நோக்கி சிறகடித்தால், கிளியின் சிறகை வாங்கி கொண்டு கிழக்கை நோக்கி சிறகடித்தால், குயிலின் குரலை வாங்கி கொண்டு கூவி கூவி அவள் அழைத்தாள் என்று அழகான ஒரு பதிவு. அவருக்கு நன்றி தெரிவித்து கொண்டு திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள். நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல், காத்து வாக்கில் ரெண்டு காதல். ஆஹா ஐயா, காத்து வாக்கில் ரெண்டு காதல் என்ற திரைப்படத்திலிருந்து அம்சமாக அழகாக ஒரு பொண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும் ஐயா? உங்களுக்கு இனியா கிடைக்க போகிறது? ஏற்கனவே கிடைத்து விட்டது ஐயா. ரகுபதி தங்க பொண்ணு, மனோஜ்குமார் காவியா, இவர்கள் விருப்பத்தில் காத்து வாக்கில் ரெண்டு காதல்.

0: அழகான அம்சமான ஒரு பாடல் ஒலி சென்றது. காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம், கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி தங்கப்பண்ணு காவியா மனோஜ்குமாரி அவர்கள் விருப்பத்தில் கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே, கரூர் ரகுபதி ஐயாள் அம்சமான அழகான ஒரு பெண்ணை பார்க்க கிளம்பிவிட்டார் என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணே இல்லை, இரண்டு பெண்ணை பார்த்து விட்டார் என்று நினைக்கிறேன். இளமையில் ஒரு பார்வை, முதுமையில் ஒரு பார்வை, அழகான பார்வையே உங்கள் பார்வை. என்ன பார்வை இந்த பார்வை ஐயா, இதுதானா ஐயா? அது அவ கண்ணை பார்த்தா ஐயோ ஐயம்மா. ஆமாம், அந்த கண்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிபிஆர் அவர் பாட்டை போட்ட உடனே பேக்கத்துக்கிட்டு கிளம்பிட்டார். ஆண்டனி தாசன் குரலில் பாடல் சிறப்பு, தேர்வு அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. கரூர் ரகுபதி ஐயர்கள் பாடலை கேட்டு உற்சாகத்தில் இருக்கிறார். மற்றும் கிருஷ்ண பரமாத்மாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார், ஏனோ தெரியவில்லை. ரகுபதி ஐயா அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார், மகிழ்ச்சியுடன் புன்னகையுடன் நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்து உள்ளதற்கு நன்றியும். ரகுபதி ஐயாவர்கள், என்ன ஐயா இது, அடுத்ததா இது? இது தாமரையா ஐயா? வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக இருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, குணா என்ற திரைப்படத்திலிருந்து, கண்மணி அன்போடு காதலன் மோகனரங்கன் பத்மாவதிக்கு எழுதும் கடிதம். ஆமாம், விலாசம் முகவரி சென்னை 73 சந்தோஷபுரம், சென்னை 73. இது வருகிறது அந்த கடிதம்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர், சி மடல், இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமானது.

ஒளிச்சென்ற அந்த பாடல் குணா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதியின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி தெரிவித்துக்கொண்ட அவருக்கு. பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம், குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒளித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் கமலஹாசன் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இதயம் கலைந்த வாழ்த்துக்கள். மிக மிக அருமை என்ற இந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். கேட்க கேட்க இனிமை அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. தென்காசி மாவட்டம் ஆவடியாளர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் அற்புதம் சூப்பர் சிறப்பான பாடல் அருமை என்று பாராட்டினார்கள். கரூர் ரகுபதி ஐயாவர்கள் பாடலை கேட்டு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதயத்தை தூக்கி போட்டு பந்தாடி கொண்டு இருக்கிறார். சிறப்பாக மகிழ்ச்சி. அந்த இதயம் யாருக்கு என்றுதான் தெரியவில்லை. நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த இதயத்திற்காக. அந்த இதயம் யாரிடம் போய் சேருமோ தெரியவில்லையே. பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கென்று. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் இனிய பாடல் தருங்கள். நன்றி தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் ஆவடியான மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயார்கள். வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன். இதோ பாடல் வருகிறது.

கண்டாங்கி சேலகட்டி வந்தாள சின்ன குட்டி ஆலவட்டம் போடுற

எல்லாம் சமஞ்சிருந்தோம். வீட்டு வாசத்துல தாண்டி வருவாமா? ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட எங்க வீட்டு ஆம்பளைங்க புண்ணு கூறு போட்டுடுவாங்க. பிள்ளைங்களை செத்துட்டா மட்டும் போதுமா? அவங்களை கண்டிச்சு வளர்க்க தெரியவேன்.

ஒளிச்சென்ற அந்த பாடல் தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இரணியல் ஜெகதீஷ் ஐயாவர்கள் ஒளித்த பாடலும் அழகான ஒரு பாடல், சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி ஐயா. மணி ஐயா அவர்கள், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் நமது சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இனிய பாடல் வழங்கிய என் அன்புக்கும் பாசத்திற்கும் சொந்தமான பாசக்கார சகோதரர் ஆர் ஜெகதீசன் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் ஐயா என்று நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள் மகிழ்ச்சி ஐயா. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், எனது பாடல் ஒளிந்து விட்டது போல இரு தெரிகிறது, மிக்க நன்றிகள். எனது விருப்ப பாடலை தந்த நமது நண்பர் ஆர்ஜே கீதம் நேசிக்கும் கீதநேசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து, நிச்சயமாக உங்கள் பாடல் முடிந்து விட்டது ஐயா. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக காதல் தேவதை அவர்கள் விருப்பத்திற்காக இந்த பாடல் சம்மதம் தந்துட்டே நம்பு என்ற இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

ஒழித்து சென்ற அந்த பாடல் காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்து வந்து விரும்பிய நேசந்தம். திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்களின் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு வந்தோம். பயிரின் பக்கத்திலிருந்து ஜான்சி அவர்கள் மனதை தொட்ட பாடல், தேங்க்யூ என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி, நன்றி, உங்களுக்கும் நன்றி. சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவில் சம்மதம் தந்துட்டேன் பாடல் இனிமை என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயார்கள் ஏன் கேள்வி கேட்பது இந்திய குடிமகனின் உரிமையை ஐயா, தவறாக நான் ஏதாவது சொல்லியிருந்தாலும் எது இருந்தாலும் தயவுசெய்து மன்னிக்கவும் என்று ஏதோ ஒரு பதிவு. இது தேவையில்லாத பதிவு என்று நினைக்கிறேன். பிறகு பார்த்துக்கொள்வோம். சபரிமணல் வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கைராசி என்ற திரைப்படத்திலிருந்து அன்புள்ள அத்தான் வணக்கம் என்ற இந்த பாடலை சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அம்மா அவர்களின் விருப்பத்தில்

கைராசி என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலிச்சென்றது. சேலம் மேச்சேரி அறிவாங்கன ஐயாவர்கள், அன்புள்ள அத்தான் வணக்கம், கேட்க நல்லாதான் இருக்குது. இப்போ எல்லாம் யார் இப்படி கூப்பிடுறாங்க? நிச்சயமாக ஐயா, உங்களை எப்படி கூப்பிடுகிறார்கள் என்று பதிவிடுங்கள் ஐயா. சபரிமலையும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஊரப்பாக்கம், பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் கன்னிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில். இது அழகான ஒரு பாடல், கேட்டு மகிழ்வோம்.

0: ஆச்சே?
1: உங்க திட்டப்படி எல்லாமே நல்லபடியா நடந்து போச்சு. ராமு விரிச்ச வலையில நீலா விழுந்துட்டா.
0: வெரி குட். ராமு இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல். இன்ஸ்பெக்டர் சுந்தரத்தோட காரை பிடிச்சு அழுக சொல். நான் ஒரு பொண்ணை கெடுத்துட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கதற சொல்.
1: இந்நேரம் கதறிக்கிட்டுதானே இருப்பான். எப்படி கதர்னு நான் எழுதி கொடுத்த வசனத்தை எங்கிட்ட ஒழுங்கா ஒப்பிச்சுட்டு தான் போயிருக்கான்.
2: முதலாளி பய நல்ல நடிகர்.
0: ஓஹோ, இது நடக்கட்டும். இதுக்கு மேல நடக்க வேண்டியதை நான் பாத்துக்க.
3: ஒரு நல்லவனத்தான் அந்த பொண்ணு காதலிச்சிருக்கா. ஆமா, யாரப்பா அந்த பொண்ணு?
4: கள்ளங்க விடம் இல்லாத குழந்தை மனம், பால் விடியும் முகம். அதை பார்த்தா எதிரிக்கு கூட அவளை களங்கப்படுத்தணுங்கிற என்ன தோணாது. அந்த தங்கத்தை தான் இன்ஸ்பெக்டர் நான் பங்கப்படுத்திட்டேன்.
3: ஒரு நல்ல இதயம் உள்ளவன் தன்னையும் அறியாம தவறு பண்ணிட்டா அவ எப்படியெல்லாம் துடிப்பாங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம். ஆல் ரைட், அந்த பொண்ணோட பேரு?
4: ஐயோ, அதை மட்டும் கேட்காதீங்க. அவ பேரு வெளியில தெரிஞ்சா அப்புறம் அந்த பொண்ணு தலை நிமிஞ்சு நடக்க முடியுமா? அவ எதிர்காலமே இருந்து போயிடாதா? அவளை பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் துடி துடிச்சு போட மாட்டாங்களா? சார், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவ பேரை மட்டும் கேட்காதீங்க சார்.
3: கொஞ்சம் அமைதியா இருப்பா. அந்த பெண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்றதுல தப்பே கிடையாது.
4: இவதான்

கன்னிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. அட்டகாசம்னு ஒரு பாடல், விரும்பிய நேர் சொந்தம். ஊரப்பாக்கம் பார்த்திபன், கௌசல்யா, ஸ்ரீராம், லீலாவதி இவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு

நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சின்ன தாமரை என்ற இந்த பாடல் சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா அவர்கள் விருப்பத்தில்

features. ஒளிச்சென்ற அந்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம். சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்களின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்று கேட்டு மகிழ்ந்தோம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு பகுதியின் பக்கத்தில் இருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்ற பாடலுக்கு அறிவழகன் ஐயர்கள் வசனத்தோடு பாடல் சிறப்பு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் ஒளிச்சித்திரம்தானோ என்று நினைத்து விட்டேன் என்று பதிவிட்டார்கள் அறிவழகன் ஐயர்கள். எங்கள் விருப்ப பாடலை ஆம் இப்பொழுது ஒழித்த அந்த பாடலுக்கு எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, சிறப்பான புதுப்பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த அறிவழகன் மங்கை சகோதரருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். இசைத்தரம் அருமை என்றும் சிறப்பு என்றும் நன்றி அறிவழகன் ஐயா அவர்கள். சற்று நேரத்துக்கு முன் முதல்வர் விஜய் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பதற்காக எங்கள் ஊரில் வழியாக சென்றார். ஆஹா, சிறப்பு ஐயா, அழகு, நன்றி. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இது ஒரு பாடல்.

சபரிமலை வழங்கும் நீங்கள் கேட்ட வினிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக அழகான ஒரு பாடல், சுகமான சுகமான பாடல் ஒன்று ஒளி சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் இன்று நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்கள் விரும்பிய பாடலை அருமையாக தொகுத்து வழங்கிய இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். அறிவழகன் ஐயா அவர்கள், சூப்பர் பாடல் ஐயா, மிகவும் மகிழ்ச்சி, மன நிறைவை தரும் பாடல், சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் நிறைவு பாடல், இனிமையான பாடல், சித்ராவின் குரலில் பாடல் சிறப்பு, அருமையான பாடல், நன்றி. கிரேட், இனிமையான இசை தந்த உலகத்துக்கு நன்றியும், மனதை தொட்ட பாடல் என்றும் பொன்னாடை போர்த்தி பரிசும் வழங்குகிறார்கள். மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டேன். தேன்மொழி முருகனார்கள் கே எஸ் சித்ரா மற்றும் எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். பாடியவர்களை சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, சேவை, சிறப்பு, சேவை தொடரட்டும், மிக்க நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் கனகம்பாக்கம் சரவணன் ஐயாவர்கள் நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து பாடலும் அருமை, நிறைவு பாடலும் அருமை என்றும் பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஏதோ பதிவிட ஆயத்தமாக இருக்கிறார்கள், என்னவென்று தெரியவில்லை. நிகழ்ச்சி நிறைவடையும் தருவாயில் ஏதோ பாடல் கேட்க வருகிறார்களா என்று தெரியவில்லையே, சற்று பொறுத்திருந்து பார்ப்போமா என்னவென்று.

அழகான ஒரு பதிவுக்காகத்தான் இவ்வளோ நேரம் காத்து கொண்டிருந்தேன். நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பதிவு வந்துள்ளது. சென்னை பாரதி தனப்பால் அவர்கள் பதிவு பக்கத்திலிருந்து, இயக்குனர் ஐயா யாரை மறக்க முடியாது என்று சொல்கிறார், பாடல் அருமை ஐயா என்று பதிவிட்டார்கள். இதுவரை பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று நினைக்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த பாடலுக்கான, இந்த பதிவிற்கான விளக்கத்தை அடுத்த மேடையில் கண்டிப்பாக சொல்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் வாமா மின்னல் என்று அழைப்படுத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இதுவரை பாடலை கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் முதல் இருந்த நிலையக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

0: கிடக்கும் தறி கிடக்கும்
1: நான் தின்னா அதில் தின்னா.